0: தமிழகம் கேட்காம் தமிழ் கானங்கள்.
1: மத்ராஸ் என்ற சித்திரத்தின் வேண்டி பிரதீப் குமார் ஆரம்பிச்ச கானமான அடுத்தது. சங்கீதம் சந்தோஷ் நாராயணன், ரச்சன கபிலன்.

0: பூங்கினாவின் லஹரியும் பூமி சுந்தரம்.
1: ஈ காக்கி குப்பாயத்தினுள்ளில் ஒரு கவிஹயம் உண்டு, ஒரு கலாகாரனுண்டு, ஒரு காயகனுண்டு.